0: Дааканың әйтірі қанғы чек, янан құран. Мойынған, үнгетінің қонынымызды нанға чек, жаңырымыл. Дааканың қаман, янан құран, жылқы қонан құран. Мына бүкір елу елі, дааканың әбеттері чек, әнді чек мүгін. Дааканың құран, бұр күнче, мұғынымық, என்ன இம்ப நான் இயன்னன் மாக்கரான் திட்டரி இருக்கும் நம்மது நான் உங்கள் அப்பக்கார எல்லோச்சு கணியில் உங்களுக்கு நையனும் என் மாபக வந்துச்சது உங்கள் முறையிலிச்சது என்ன குறைஞ்ச முறைஞ்சு அப்பக்கார உங்கள் முறை வந்துச்சு எல்லோ இல்லை உங்களை அப்பாருங்க நையனும் என் வந்துச்சது செலுக்கு கொண்டு பண்ணா கூட மரல பண்ணி கொண்டகெல்லாம் இங்கோனமெல்லாம் நெய்ய நம்ம பொறுக்கம் செய்யணும் என்னச்சு கொண்டு பண்ணு உங்க நமக்கு அண்டி சொல்ல அணைகளுக்கு www.donatelifegod.au project
1: நானிமாய் நங்கி ஓகன் அண்ட் டிஷ்யூ அத்தாரிட்டி பிரணமாங்கான நரணக்
2: Hi, my name is Roxanne. You're listening to 98.1 FM.